கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினர். பாடல் இடம்பெற்ற படம் அம்மன். நேரம் 5:31:45. ஒலித்து கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து திருமலை தெய்வம் படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.

ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் நல்ல நேரம். பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் முதல் நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி செவ்வாய்க்கிழமை. 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. தொடர்வது இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலை நிகழ்ச்சிகளில் தொடர்வது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. துவக்கமாக இயேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:30. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து KP சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை KL ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சித்திர சங்கீதம் இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், சாருலதா சந்திரசேகர் அவர்களின் வீண இசை, TM சுதர்ஷன் அவர்கள் மிருதங்கம்.

0: 2:30 முதல் 4 மணி வரை திரைகாணம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, என் எஸ் காமாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், ஏ ரோஹித் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய சங்கர் தயாள் சர்மா, உரை வழங்குபவர் ஏ எஸ் தேவதர்ஷன், சங்கீதம் சந்தோஷம், மகிதா விக்னேஷ் வழங்கும் வீணை இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் யு ஐ ஹன்சிகா, முதியோர் நலம் காப்போம் ஆர் ஹம்சினி வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
2: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். வாட், என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. அனகாபுத்தூரைச் சேர்ந்த எஸ் ஸ்ரீராம் என்பவரை கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள்: வயது 33, உயரம் 5.5 அடி, தாய்மொழி தமிழ், அடையாளம் கழுத்தில் சிவப்பு நிற கயிறில் ருத்ராட்சம் அணிந்திருந்தார். காணாமல் போனவர் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர், T4 சங்கர் நகர் காவல் நிலையம், சென்னை 675. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இதய கோயில் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: திரை இசை பாடல்கள் கேட்டீர்கள். தொடர்வது ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரிஹர சூரியகர்.
1: திரைகானத்தின் அடுத்த பாடல் காஞ்சனா திரைப்படத்திற்காக சுஜித் சுரேஷன் தர்ஷனா பாடியுள்ள பாடல்.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நமஸ்கார், மேன் கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேரா மிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக கனவே கலையாதே திரைப்படத்திற்காக அனுராதா பாட்வால் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் மனவருடைய பாடல்களுடன் ஒலித்தது திரை கானம். மீண்டும் இனிய திரை இசை பாடல்கள் ஒலிக்கும் 10:30 சுகமான ராகங்களில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:00 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கௌளி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:31. அரங்கிசை நிகழ்ச்சியில் கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து பரமாத்முடு வாகதீஸ்வரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

பாடல்களுடன் இணையும் நேரம். 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக மனோ, ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

நேயர்களோடு இணைந்திருப்பது 100.1 MHz FM கோல்டு. சுகுமான ராகங்களில் அடுத்த பாடல் எஜமான் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:46:10.

0: தேவர் மகன் திரைப்படத்திற்காக கமலஹாசன் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். மீண்டும் சுகமான ராகங்கள் நாளை காலை 10:30 ஒலிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं जागृति शर्मा। झारखंड में प्रतियोगी परीक्षाओं में अनियमितताओं को लेकर 24 दिन से जारी विरोध प्रदर्शन के बाद राज्य सरकार ने JSSC CGL परीक्षा 2024 और TDPL एजेंसी द्वारा संचालित

நேரம் 11:23. நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். திரைகானத்தில் நிறைவான பாடலாக மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக ஹரிணி, ரூப்குமார் ராட்டோட், ஆண்ட்ரியா ஜெரமியா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிக்காட்ட வருகிறது குரள முதம்.

0: குடித்ததே இல்லை என்று பொய் சொல்ல வைக்கும் குடியை கைவிடுங்கள். நெஞ்சத்தில் ஒழித்துச் சொன்ன பொய்யை ஊரறிய வைக்கும் போதை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். குறள் எண் 928 அதிகாரம் கள் உண்ணாமை.
1: கழித்தறியேன் என்பது கைவிடுக, நெஞ்சத்து ஒழித்ததும் ஆங்கே மிகும்.
0: குடித்ததே இல்லை என்று பொய் சொல்ல வைக்கும் குடியை கைவிடுங்கள். நெஞ்சத்தில் ஒழித்துச் சொன்ன பொய்யை ஊரறிய வைக்கும் போதை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். குறள் எண் 928 அதிகாரம் கள் உண்ணாமை.

100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, 11:10 இசை மலர். சாருலதா சந்திரசேகர் அவர்களின் வீண இசை கேட்கலாம். டி எம் சுதர்ஷன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, என் எஸ் காமாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், ஏ ரோஹித் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 சிறுவர் சோலை, அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய சங்கர் தயாள் சர்மா, உரை வழங்குபவர் ஏ எஸ் தேவதர்ஷன், சங்கீதம் சந்தோஷம், மகிதா விக்னேஷ் வழங்கும் வீண இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் யு ஐ ஹன்சிகா, முதியோர் நலம் காப்போம் ஆர் ஹம்சினி வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம் பெற்ற பாடல்களுடன் ஒலிக்க இருப்பது திரைகானம். ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஜக்கு, நான் சாய்தா பேட்ட கொக்கு.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹரி ஹரி சூரியகர்.
4: திரைக்கானத்தில் தொடர்ந்து உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்

எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:15.

100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் புதிய பூமி திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா?

0: அதனால தான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
0: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லனா என்னங்க? அந்த கண்ணல மாட்டுவீங்க, கேமரா கண்ணல மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக வருகிறது எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலித்தது திரை கானம். மீண்டும் திரை கானம் 2:30 ஒளிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்
1: ஆகாஷவாணி சமயம் 12:30 தெலுங்கு வார்த்தைகள் வின்றாரு.

0: மெலிசை பாடல்கள் கேட்டீர்கள். மீண்டும் மெலிசை பாடல்களை நாளை மதியம் 12:40 கேட்கலாம்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 1:29:15. இசைமலரில் அடுத்து வழி மறைத்திருக்குதே. கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், நாட்டை குறிஞ்சி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே அருணகிரிநாதர் திருப்புகழ் பாகேஸ்ரீ ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திரைகானம். முதலில் குட்டி திரைப்படத்திற்காக பிரியா ரமேஷ் முகேஷ் பாடியிருக்கும் பாடல்.
2: ஆஹா,

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: திரைகாணத்தில் தொடர்ந்து வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி தனுஷ் பாடியிருக்கும் பாடல்.

திரைகணத்தில் தொடர்ந்து சாதனா சர்க்கம் சாருலதா மணி, விஜய் பிரகாஷ், டாக்டர் ஆர் கணேஷ் பாடியிருக்கும் பாடல் திரைப்படம் திருமணம் என்னும் நிக்காஹ்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 2:47. 20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எஃப்எம் கோல்டில் திரைக்காலத்தில் தொடர்ந்து விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர்கள் கமல்ஹாசன், சங்கர் மகாதேவன்.
2: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விலக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

0: இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க, அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
1: அப்படியா, இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.
2: நோயற்ற சமூகத்தை உருவாக்குவோம்.
3: என்னை அறிந்தால் திரைப்படத்தில் கார்த்திக் எம் சி ஜெஸ்பாட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகாணம் தொடர்ந்து கேட்கலாம். நேரம் 3:30, 4 வரை தொடரும் திரைகாணத்தில் இப்போது ஓ காதல் கண்மணி திரைப்படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் சித்ரா பாடிய பாடல்.

தாஸ் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். பாடியவர்கள் ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல். தொடர்ந்து கார்த்திக் குரலில் பாடல் படும் போது.

சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டும் பாடியவர்கள் விஜய் யஸ்தாஸ், ஸ்ரேயா கோஷல். தொடர்ந்து சந்திரமுகி திரைப்படத்தின் பாடல், பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம். உடன் வைஷாலி.

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: ராஜபார்வை இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் இவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

தேநீர் நேரம் கேட்டோம். தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டின் அரங்கி செயல் என்எஸ் காமாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீலட்சுமி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், ஏ ரோஹித் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங், துளசி தலமுலச்சி, மாயாமாளவ கவுளராகம் ரூபகதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை முதலில் கேட்க உள்ளோம்.

சென்னை எஃப்எம் கோல்டில் அரங்கிசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேரம் 5:31. என் எஸ் காமாட்சி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி ஸ்ரீலட்சுமி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், ஏ ரோஹித் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். தொடர்ந்து தோடி ராகத்தில் அமைந்த ஸ்ரீகிருஷ்ணம் பஜமானச முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
1: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றிரவு 7:10 இளைய பாரதம் கதைகள் நேரம் வழங்குபவர் ஏ அபர்ணா. செவ்வாழை கூறும் சமத்துவம் எஸ் கீர்த்தனா வழங்கும் உரை நாளை இரவு 7 மணிக்கு ஒலிபரப்பாகும். முன்னேற துணியலாம் ஊக்கமளிக்கும் கதைகள் வழங்குபவர் எஸ் தர்ஷினி. இன்றிரவு 7:10 சிறுவர் சோலையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய சங்கர் தயாள் சர்மா உரை வழங்குபவர் ஏ எஸ் தேவதர்ஷன் அவர்கள். சங்கீதம் சந்தோஷம் மகிதா விக்னேஷ் வழங்கும் வீண இசை. நீதிக்கதைகள் சொல்பவர் UI ஹன்சிகா. முதியோர் நலம் காப்போம் ஆர் ஹம்சினி வழங்கும் உரை கேட்கலாம். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம் கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம் கேட்கலாம். நள்ளிரவு 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்ற

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
2: அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய சங்கர் தயாள் சர்மா அவர்கள் உரை வழங்க வந்திருக்காரு ஏ எஸ் தேவதர்ஷன்.
3: ஒரு ஆசிரியருக்கு மாணவர் செலுத்தும் மரியாதை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்திய ஒரு நிகழ்வுடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். 1994 இந்திய குடியரசு தலைவர் அவர்கள் ஓமான் நாட்டிற்கு சென்றபோது ஓமான் சுல்தான் கபூஸ் பின் சயீத் அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக விமான நிலையத்திற்கே நேரில் வந்து அவரை வரவேற்றதாக பரவலாக கூறப்படுகிறது. மேலும் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று அழைத்து சென்றார். இதற்கான காரணத்தை பற்றி கேட்கப்பட்ட போது சுல்தான் கபூஸ் அவர்கள், நான் இந்தியாவில் கல்வி பயின்ற போது டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் எனக்கு ஆசிரியராக இருந்தார். என் ஆசிரியருக்கு நான் செலுத்தும் மரியாதையின் அடையாளமே இது என்று கூறியதாக பலரும் நினைவு கூறுகின்றனர். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நாட்டின் அரசரே தாம் ஒரு காலத்தில் மாணவராக இருந்ததை மறவாமல் தமது ஆசிரியருக்கு உலக முன்னிலையில் மரியாதை செலுத்தினார். இது வெறும் ஒரு சம்பவம் அல்ல. ஆசிரியர் என்ற உயரிய பணிக்கு உலகம் அளிக்கும் மரியாதையின் அழகான எடுத்துக்காட்டு. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான உறவு வகுப்பறையோடு முடிவதில்லை. உண்மையான ஆசிரியர் மாணவரின் வாழ்க்கையே வடிவமைக்கிறார். பல ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த நன்றி உணர்வு குறையாமல் இருப்பதே கல்வியின் உண்மையான வெற்றி. ஒரு மாணவனின் மனதில் என்றும் நிலைத்திருந்த அந்த ஆசிரியர் பின்னர் இந்தியாவின் உயரிய பதவியையும் அலங்கரித்தார். அந்த ஆசிரியர் யார் தெரியுமா? இந்தியாவின் 9வது குடியரசு தலைவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள். 1918 ஆகஸ்ட் 19 மத்திய பிரதேசத்தின் போபால் நகரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த அவர் போபாலில் தனது ஆரம்ப கல்வியை முடித்தார். ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அமெரிக்காவில் ஹார்வர்ட் சட்ட பள்ளியிலும் உயர்கல்வி பயின்றார். மேலும் லண்டனில் உள்ள லிங்கன்ஸ் இன் மூலம் வழக்கறிஞராகவும் தகுதி பெற்றார்.

சட்டம் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், இந்தி மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளிலும் முதுகலை பட்டங்களை பெற்றிருந்தார். கல்வியிலும் சமூக சேவையிலும் சிறந்து விளங்கிய அவர் லக்னோ பல்கலைக்கழகத்தில் பயின்ற காலத்தில் சமூக சேவைக்காக வழங்கப்பட்ட சக்கரவர்த்தி தங்க பதக்கத்தை பெற்றார். பின்னர் நாட்டிற்கும் கல்வித்துறைக்கும் அவர் ஆற்றிய சிறப்பான சேவையை பாராட்டி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் அவருக்கு கௌரவ முனைவர் பட்டங்களை வழங்கி பெருமைப்படுத்தின. படிப்பில் மட்டும் அல்லாமல் விளையாட்டிலும் திறமையாக விளங்கினார். நீச்சல், படகு போட்டி மற்றும் தடகள போட்டிகளில் பல பரிசுகளை பெற்றார். இத்தகைய உயர்கல்வியும் பல்துறை திறமையும் கொண்ட தலைவர்கள் இந்திய அரசியலில் மிகவும் அரிது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்வி என்பது வெறும் பட்டங்களை பெறுவதற்கான வழி மட்டுமல்ல, அறிவையும் மனித நேயத்தையும் வளர்த்து கொண்டு சமூகத்திற்காக சேவை செய்வதற்கான ஒரு பயணம் என்பதை டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் தனது வாழ்க்கையால் நிரூபித்தார். அவர் கற்ற ஒவ்வொரு பாடமும் பெற்ற ஒவ்வொரு பட்டமும் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, நாட்டிற்கு சிறப்பாக பணியாற்றுவதற்கான அடித்தளமாக அமைந்தது. அதனால்தான் உலகின் பல கல்வி நிறுவனங்கள் அவரது அறிவையும் சேவையையும் கௌரவித்தன. கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் தனது அறிவை தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காக மட்டும் பயன்படுத்தவில்லை, நாட்டிற்காகவும் அர்ப்பணிக்க விரும்பினார். கல்வியை முடித்த பிறகு அவர் ஒரு சட்ட அறிஞராக மட்டும் அல்லாமல் நாட்டுப்பற்று மிக்க இளைஞராகவும் திகழ்ந்தார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் போபால் மாநிலம் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்ற மக்கள் இயக்கத்தில் அவர் தீவிரமாக பங்கேற்றார். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக சிறை தண்டனையும் அனுபவித்தார். இந்தியாவின் ஒற்றுமைக்காக அவர் செய்த இந்த போராட்டம் அவரது நாட்டுப்பற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற பிறகும் கல்வியின் மீது இருந்த அவரது அன்பு குறையவில்லை. தனது அறிவை அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தார். டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் தனது பணியை சட்ட ஆசிரியராக தொடங்கினார். லக்னோ பல்கலைக்கழகத்திலும் பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் சட்டம் கற்பித்தார். கல்வியின் வழியாக சமூகத்திற்கு சேவை செய்த அவர் பின்னர் அரசியலின் மூலம் நாட்டிற்கு பெரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பொது வாழ்க்கைக்குள் நுழைந்தார். 1952 முதல் 1956 வரை அன்றைய போபால் மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார். மாநில அரசில் அவர் ஆற்றிய சிறப்பான நிர்வாக பணிகள் அவரை தேசிய அரசியலிலும் உயர்த்தின. 1971 ஆண்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் மத்திய அமைச்சரவையில் தொலைத்தொடர்பு அமைச்சராக பணியாற்றினார். 1972 முதல் 1974 வரை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் செயல்பட்டார். அவரது தெளிவான பேச்சுத்திறன், சட்ட அறிவு, அரசியல் அமைப்பின் மீதான ஆழ்ந்த புரிதல் மற்றும் நேர்மையான அணுகுமுறை காரணமாக தேசிய அளவில் மதிப்பிற்குரிய தலைவராக உருவெடுத்தார். இதன் காரணமாக அவருக்கு மேலும் பல முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டன. குடியரசுத் தலைவராக வருவதற்கு முன்பு ஆந்திர பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மூன்று மாநிலங்களின் ஆளுநராக பணியாற்றினார். குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் சவாலான அரசியல் சூழ்நிலையிலும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைதியை நிலைநிறுத்துவதில் அவர் முக்கிய பங்காற்றினார். 1987 ஆண்டு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த பொறுப்புடன் மாநிலங்கள் அவையின் தலைவராகவும் பணியாற்றினார். அவையில் நடைபெற்ற விவாதங்களை அமைதியாகவும் விதிமுறைகளின்படியும் நடத்துவதில் அவர் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார். அந்த அனுபவமே பின்னர் அவரை நாட்டின் உயரிய பொறுப்பிற்கு

0: தயார்படுத்தியது. 1992 ஜூலை 25 முதல் 1997 ஜூலை 25 வரை இந்தியாவின் 9வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். அவரது பதவிக்காலம் இந்திய அரசியலில் மிகவும் முக்கியமான காலமாக இருந்தது. கூட்டணி அரசுகள் உருவாகி அரசியல் மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்த காலம் அது. அத்தகைய சூழ்நிலையிலும் அரசியல் அமைப்பையே தனது வழிகாட்டியாக கொண்டு எந்த அரசியல் சார்பும் இன்றி நடுநிலையுடன் செயல்பட்டார். அதனால் இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான காவலர்களில் ஒருவராக அவர் இன்றும் மதிக்கப்படுகிறார். அரசியல் பொறுப்புகளில் இருந்தபோதும் அவரது அறிவு பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் சிறந்த எழுத்தாளரும் ஆவார். சட்டம், மக்களாட்சி, சர்வதேச உறவுகள், இந்திய அரசியல் மற்றும் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைப்புகளில் பல நூல்களை எழுதியுள்ளார். அவரது பேச்சு ஆழ்ந்த சிந்தனை, அறிவு, பண்பாடு மற்றும் ஒழுக்க நெறிகளால் நிறைந்திருந்தன. டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பண்புகள்: கல்வியின் மீது அளவற்ற அர்ப்பணிப்பு, நாட்டுப்பற்று மற்றும் தியாக உணர்வு, சட்டம் மற்றும் அரசியல் அமைப்பின் மீது ஆழ்ந்த மரியாதை, எளிமை மற்றும் நேர்மை, ஆசிரியர் தொழிலின் மேன்மை, பொது வாழ்க்கையில் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு. அவர் தனது அறிவு, நேர்மை, கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் உயர்ந்த பதவிகளை அடைந்தார். அதே நேரத்தில் வெற்றி என்பது பதவியாலும் புகழாலும் மட்டும் அளவிடப்படுவதில்லை. நேர்மையுடன் வாழ்வதும் பொறுப்புடன் செயல்படுவதும் கல்வியை சமூக நலனுக்காக பயன்படுத்துவதும் தான் உண்மையான வெற்றி என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய இளைஞர்களுக்கு அவர் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார். 1999 டிசம்பர் 26 தேதி டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் மறைந்தார். ஆனால் கல்வியால் உயர்ந்த அறிஞராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் அரசியல் அமைப்பை மதித்து காத்த குடியரசுத் தலைவராகவும் உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தை உயர்த்திய தலைவராகவும் அவர் என்றும் நினைவு கூறப்படுகிறார். அவரது கல்வி சிறப்பையும் சமூக சேவையையும் நேர்மையான பொது வாழ்க்கையையும் பாராட்டி இந்தியா மற்றும் வெளிநாடுகளின் பல கல்வி நிறுவனங்கள் கௌரவ முனைவர் பட்டங்களை வழங்கின. இன்று அவரது நினைவாகவும் பல கல்வி நிறுவனங்கள் தங்க பதக்கங்களை வழங்கி சிறந்த மாணவர்களை ஊக்குவித்து வருகின்றன. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் பயின்று சுதந்திர போராட்ட வீரராக இருந்து மாநில முதலமைச்சர், மத்திய அமைச்சர், ஆளுநர், துணை குடியரசுத் தலைவர், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்ற உயரிய பதவியை அடைந்தார். பதவிகள் மனிதனை உயர்த்தலாம், ஆனால் அந்த பதவிக்கே பெருமை சேர்ப்பவர்கள் மிக சிலரே. டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் அத்தகைய உயர்ந்த தலைவர்களில் ஒருவராக விளங்கினார். அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் மிக பெரிய பாடம் இதுதான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது, ஒழுக்கம் அந்த உயரத்தை நிலைநிறுத்துகிறது, நாட்டுப்பற்று அந்த உயர்வுக்கு உண்மையான அர்த்தத்தை அளிக்கிறது. அறிவால் உயர்ந்தாலும் பணிவால் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தனது வாழ்க்கையால் உலகிற்கு எடுத்து காட்டிய மகத்தான தலைவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள்.
1: இதுவரை அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய சங்கர் தயாள் சர்மா அவர்கள் உரை வழங்கினார். ஏ.எஸ். தேவதர்ஷன். சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக வீணை வாசிக்க வந்திருக்காங்க மகிதா விக்னேஷ்.
2: இப்பொழுது நான் வாசிக்க போறது போ சம்போ.

0: இதுவரை நமக்காக வீணை வாசித்தவர் மகிதா விக்னேஷ். நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காங்க யுஐ அன்ஷிகா.
1: விடாமுயற்சியின் வெற்றி என்ற கதையை நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ஒரு பள்ளியில் கவின், முகிலன் என இரு நண்பர்கள் பயின்று வந்தனர். கவின் மிகுந்த அறிவாளி. ஒரு பாடத்தை ஒரு முறை படித்தாலே அவனுக்கு நினைவில் தங்கிவிடும். முகிலன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள அவனுக்கு பல முறை படிக்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் பள்ளியில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி போட்டி அறிவிக்கப்பட்டது. சிறந்த அறிவியல் படைப்புக்கு சிறப்பு பரிசு காத்திருந்தது. கவின் தன்னிடம் உள்ள திறமையின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தான். போட்டிக்கு இன்னும் ஒரு மாதம் உள்ளது, கடைசி வாரத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று விளையாட சென்று விட்டான். ஆனால் முகிலன் போட்டி அறிவிக்கப்பட்ட அன்றே திட்டமிட தொடங்கினான். தனக்கு தெரிந்த விஷயங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொண்டான். தினமும் பள்ளியிலிருந்து வந்ததும் 2 மணி நேரம் தன் அறிவியல் படைப்பிற்காக செலவிட்டான். பலமுறை தோல்விகள் வந்தாலும் பொறுமையாக குறைகளை

கண்டறிந்து திருத்தினான். போட்டிக்கு இன்னும் ஒரே வாரம் இருந்த நிலையில் கவின் அவசர அவசரமாக ஒரு பெரிய அறிவியல் மாதிரியை உருவாக்க தொடங்கினான். நேரம் குறைவாக இருந்ததால் பல நுணுக்கங்களை அவன் கவனிக்க தவறினான். போட்டி நாள் வந்தது. நடுவர்கள் ஒவ்வொருவரின் படைப்பையும் பார்வையிட்டனர். முகிலன் உருவாக்கிய நீர் இறைக்கும் இயந்திரம் தடையின்றி வேலை செய்தது. நடுவர்கள் கேட்ட கேள்விக்கும் அவன் தெளிவாக பதிலளித்தான். அடுத்து கவினின் முறை. அவன் ஒரு பெரிய மின்சார வரைபட மாதிரியை செய்திருந்தான். ஆனால் அவசரத்தில் இணைப்புகளை சரியாக கொடுக்காததால் அது இயங்கவில்லை. நடுவர்கள் அவனிடம் சில அடிப்படை கேள்விகளை கேட்டபோது பதற்றத்தில் அவனால் சரியாக பதிலளிக்க

0: ஆசிரியரிடம் சென்று, நான் முகிலனை விட அறிவாளி ஆயிற்றே, எனக்கு ஏன் வெற்றி கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் கேட்டான். ஆசிரியர் அவனிடம், கவின், அறிவும் திறமையும் ஒரு வண்டிக்கு இரு சக்கரங்கள் போன்றவை. ஆனால் அந்த வண்டியை முன்னோக்கி செலுத்துவதற்கான எரிபொருள் விடாமுயற்சி மட்டுமே. திறமை இருக்கிறது என்று உழைக்காமல் இருந்தால் அந்த திறமையால் எந்த பயனும் இல்லை என்றார். கவின் தன் தவறை உணர்ந்து அன்றிலிருந்து கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் தன் வழக்காக்கி கொண்டான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, திறமையை விட தொடர் முயற்சியும் கடின உழைப்புமே நிலையான வெற்றியை தரும்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் UI அன்ஷிகா. முதியோர் நலம் காப்போம் உரை வழங்க வந்திருக்காங்க ஆர். அம்சினி.
2: மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அன்னையும் பிதாவும் முன்னடி தெய்வம் என்று ஔவையார் நமக்கு உணர்த்தியுள்ளார். ஒரு வீட்டின் உண்மையான செல்வம் அதன் பொருளாதாரமோ வசதிகளோ அல்ல, அந்த வீட்டில் வாழும் பெரியோர்களின் ஆசீர்வாதமும் அனுபவமும் தான். வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு தனி அழகுண்டு. குழந்தை பருவம் கவலையற்றது, இளமை கனவுகள் நிறைந்தது. ஆனால் முதுமை என்பது அனுபவங்களின் பொக்கிஷம். வயது முதிர்வு என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, பல ஆண்டுகள் வாழ்ந்து கற்ற வாழ்க்கை பாடங்களின் அறிவு களஞ்சியம். என் அம்மா அவர்கள் தனது பாட்டியுடன் கழித்த நாட்களை அடிக்கடி நினைவு கூர்ந்து என்னிடம் கூறுவார்கள். நாங்கள் தண்ணி வீட்டில் வசித்தாலும் அனைத்து பண்டிகைகளும் குடும்ப விசேஷங்களும் பாட்டி வீட்டில்தான் நடைபெறும். பாட்டி எங்களுக்கு பாரம்பரிய வழிமுறைகளையும் நல்ல பழக்கங்களையும் சொல்லி தருவார். நான் அவருக்கு ஸ்லோகங்கள் படித்து காட்டுவேன். அட்டைகளுக்கு கடிதம் எழுதி தருவேன். பாட்டிக்கு தேவையான மல்லிகை பொருட்களை வாங்கி தருவேன். அம்மா தனது முதல் சம்பளத்தில் தனது பாட்டிக்கு 500 ரூபாய் கொடுத்தேன் என்று இன்றும் பெருமையாக சொல்வார். இன்றைய தலைமுறையினருக்கு இவை சாதாரணமாகவோ பழைய கால நினைவுகளாகவோ தோன்றலாம். ஆனால் காலம் மாறலாம், வாழ்க்கை முறை மாறலாம், தொழில்நுட்பம் வளரலாம். பெற்றோரின் அன்பும் தாத்தா பாட்டிகளின் அனுபவம் மட்டும் எந்த காலத்திலும் பழமையாவதில்லை. ஒரு மரம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு நிழலை அளிக்கும். அதுபோல வாழ்க்கையின் பல பருவங்களை கடந்த முதியோர்கள் தங்கள் அனுபவங்களால் குடும்பத்தை வழி நடத்தும் நிழல் மரங்களாக இருக்கிறார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் கல்வி, சாலை, மருத்துவம், தொழில்நுட்பம், சமூக முன்னேற்றம் என பல வசதிகளுக்கான அடித்தளத்தை அமைத்தவர்கள் அன்றைய இளைஞர்களாக இருந்த இன்றைய முதியோர்கள்தான். ஆனால் இன்று அவர்களையும் அவர்களது அனுபவங்களையும் மதிக்க நாம் தவறிவிடுகிறோமோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. முதியவர்கள் இன்று சந்திக்கும் மிகப்பெரிய சவால் தனிமை. பிள்ளைகளின் வேலை, வெளிநாட்டு வாழ்க்கை, நகரமயமாதல் போன்ற காரணங்களால் பல முதியோர்கள் தனியாக வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சிறு வயதில் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் பேரன் பேட்டிகள் சிரிப்பை கேட்டு மகிழ்ந்தவர்கள் இன்று பேசுவதற்கே ஆளில்லாமல் தனிமை என்னும் அமைதியான வேதனையை சுமந்து வாழ்கிறார்கள். தனிமை என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது உடலையும் மனதையும் மெதுவாக பாதிக்கும் ஒரு நோயாக மாறிவிடுகிறது. அதனால்தான் முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதை உணர்த்தும் ஒரு சிறிய கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு காலை நேரம் ஒரு கார் முதியோர் இல்லம் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து 65 வயதுடைய ஒரு தந்தையும் 35 வயது மகனும் இறங்கினார்கள். என் அப்பாவை இங்கே சேர்க்க வேண்டும் என்று மகன் கூறினார். படிவு படிவும் நிரப்பப்பட்டது.

0: மாட்டு சாடன வசதி உள்ள அறையா இல்லாத அறையா என்று அலுவலர் கேட்டார். குளிர்சாதன வசதி உள்ள அறையே வேண்டும் என்றார் மகன். அதில் கட்டணம் அதிகம், பரவாயில்லை, என் அப்பாவின் வசதிதான் முக்கியம். பிறகு செய்வமா அசைவமா? அசைவு உணவே கொடுங்கள், என் அப்பாவுக்கு மிகவும் பிடிக்கும். எல்லா கட்டணங்களையும் செலுத்திவிட்டு அப்பாவின் பொருட்களை எடுத்து வர இருவரும் வெளியே சென்றனர். அப்போது அந்த இல்லத்தின் பொறுப்பாளர் வந்து தந்தையிடம் நலம் விசாரித்தார். அதை பார்த்த மகன், என் அப்பாவை உங்களுக்கு முன்பே தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அவர் அமைதியாக சொன்னார், 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இல்லத்திலிருந்துதான் உங்களை உங்கள் அப்பா தத்தெடுத்து வளர்த்தார். ஒரு நொடி அந்த மகனுக்கு உலகமே நின்றது போல் இருந்தது. தன்னை வாழ வைத்த மனிதரை இன்று ஆதரவற்றவராக ஆக்கிவிட்டேனே என்பதை உணர்ந்தான். அந்த நிமிடமே தனது முடிவை மாற்றிக்கொண்டு தந்தையை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து சென்றான். இந்த கதை உண்மையோ கற்பனையோ என்பது முக்கியமல்ல, அதன் கருத்துதான் முக்கியம். நம்மை தூக்கி நடக்க விட்ட கைகளை அவர்கள் தடுமாறும் வயதில் நம் தாங்க மறந்துவிட்டால் அது அவர்களின் தோல்வி அல்ல, நம் மனித நேயத்தின் தோல்வி. முதியோர்கள் சந்திக்கும் அடுத்த பெரிய சவால் உடல் நல குறைவு. வயது அதிகரிக்கும் போது நீரிழிவு, இரத்த அழுத்தம், மூட்டுவலி, ஞாபக மறதி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதனால் சுயமாக வாழ்ந்தவர்கள் கூட மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. நிலையான வருமானம் இல்லாத காரணத்தால் பிறரை நம்பி வாழ வேண்டிய சூழல் அவர்களின் சுயமரியாதையை அது பாதிக்கிறது. அப்படியானால் நாம் என்ன செய்யலாம்? முதலில் நேரம் ஒதுக்குவோம். ஒரு நாளில் 15 நிமிடங்களாவது அவர்களுடன் மனம் விட்டு பேசுவோம். அவர்களின் அனுபவங்களை கேட்போம். வீட்டின் முக்கிய முடிவுகளில் அவர்களது கருத்தை கேட்போம். அது அவர்களுக்கு மரியாதையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும். குழந்தைகளுக்கும் தாத்தா பாட்டியுடன் நேரம் செலவிடும் பழக்கத்தையும் உருவாக்குவோம். அவர்களுடன் நடைப்பயிற்சி செல்லலாம், கதை கேட்கலாம். உணவு, மருந்து, தண்ணீர் போன்ற சிறிய தேவைகளை கூட அன்போடு கவனிக்கலாம். சிறுவயில் நம் விழுந்தபோது நம்மை தூக்கி நிறுத்தியவர்கள் நம் பெற்றோர்கள். இன்று அவர்கள் தடுமாறும் வயதில் அவர்களை தாங்கி பிடிப்பது நம் கடமை. அவர்களுக்கு தேவை பெரிய பரிசுகள் அல்ல, நம் நேரம், நம் அன்பு, நம் அருகாமை. இறுதியாக ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நாம் இன்று பெற்றோருக்கு செய்வதைதான் நாளை நம் பிள்ளைகள் நமக்கு செய்வார்கள். முதியோர்கள் நமக்கு பாரம் அல்ல, நம் குடும்பத்தின் வேர்கள். வேர்கள் பலமாக இருந்தால்தான் மரம் உயரமாக வளரும். அதுபோல பெரியோர்களின் ஆசீர்வாதமும் அனுபவமும் இருந்தால்தான் குடும்பம் செழித்து வளரும். மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும், பின்னே இனிக்கும். எனவே முதியோரை பேணுவோம், அவர்களின் அனுபவத்தை போற்றுவோம், அவர்களின் மகிழ்ச்சியை பாதுகாப்போம். முதியோர் நலன் காப்பது நம் மனித நேயத்தை காப்பது ஆகும்.
1: இதுவரை முதியோர் நலம் காப்போம் உரை வழங்கினார் ஆர். அம்சினி. நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR chennai children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
2: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
3: இத்துடன் இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 7:45. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல்.
4: செய்தி கதம்பம்.
3: நேர்களே, செய்தி கதம்பம் நிகழ்ச்சி 7:50 ஒலிபரப்பாகும். நினைவூட்டுகிறோம்,

0: நேரம் 7:50 பத்து நொடி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: செய்தி கதம்பம்.

0: இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சார்பில் திருப்பூர் மாவட்டத்தில் வழங்கப்பட்ட சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் குறித்து பயனாளிகள் அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சார்பில் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக திருப்பூர் மாவட்ட பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் அளித்த பேட்டியில்,
1: திருப்பூர் மாவட்ட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பயன்பெற்ற பயனாளிகள் கூறுகையில்,
2: வணக்கம், என்னுடைய பேர் சேகர், நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. நான் ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. அந்த வாய்ப்புக்காக நான் பல இடத்துல ட்ரை பண்ணும்போது நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா ஆர்சிடி மூலிமா வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் அனைத்து முற்றிலும் இலவசம். உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த பயிற்சிகள். மொத்தம் இந்த பயிற்சி 14 நாட்கள் வந்து இந்த பயிற்சிகள் வரும். இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பயிற்சிகள் எடுத்தும் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோராக வந்து உருவாகலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நார்மலாக ஒரு தொழிலாளியே ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம். நம்மளும் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் இந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த பயிற்சிகளில் வந்து நம்ம ஒரு தொழில் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறது கூட வந்து இந்த நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு லோன் வாங்கணும் அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட் மெத்தட் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மலா ஒரு பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 4 இடத்துல ஏறி இறங்கி அதோட சிஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாம இருக்கும். சோ நம்மளுக்கு லோன் வாங்குற ப்ரொசீஜர், ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லி தர்றாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணக்கூடிய இந்த ஜூட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் எல்லா பொருட்களும் எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றது, ஏன்னா மார்க்கெட்டிங்ல என்ன சவால்கள் இருக்கு, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் ஆகும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லாருமே இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோர் ஆகலாம். கவர்மெண்ட் வந்து எக்கச்சக்கமான திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த வந்து கனரா பேங்க்குக்கும் ஆர்சிட்டிக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, நீங்களும் ஒரு தொழில் முனைவராக வாங்க.
3: திருப்பூர்ல இருந்து சின்னக்கரையில இருந்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிட்டின்ற ஒரு இதில் ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன். சனல் பை மேக்கிங் பண்ணுறது, நிறையா விதமான பொருட்கள் அதில் தைக்கலாம். வந்து 14 நாள் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். இப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 3 நாள் ஆச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்சில் பேனா பவுச்செல்லாம் தைச்சோம். செகண்ட் லேடிஸ் பர்ஸ் வைக்கிறது மாதிரி தைச்சோம். 3வது நாள் கிளாஸ் போயிட்டு இருக்குது. இதில் நிறைய விதமான பொருட்கள் தைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒழிக்கிறது தான் மெயினான குறிக்கோளாக இப்போ வந்து வேர்ல்டு இருக்குது. இப்போ வந்து சனல் பை தயாரிக்கிறதுன்றதை வந்துட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நிறைய அவேர்னஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. இது மூலம் நிறைய பொருட்கள் தைக்கலாம் அப்படின்றதுனால இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸ் பண்ணவங்களாம் அப்போ வெளியே போனவங்க எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் உமனாக தான் எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரிதான் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே என்டர்பிரனராக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. நிறைய இங்க படிச்சு கத்துக்கிட்டவங்க எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு என்டர்பிரனரா தான் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு 0 knowledge இங்க வந்தாலும் நமக்கு எல்லாமே இங்க ஒரு பிசினஸ் உமனா நம்ம வெளியே போய் எப்படி இருக்கலாம் அப்படின்றது அளவுக்கு இங்க நமக்கு சொல்லி தந்துருவாங்க. அமௌண்ட் இல்ல, நம்ம ஒரு பிசினஸ் வைக்கணும் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் இல்ல அப்படின்ற இடத்துல நம்ம ஸ்டக் ஆகி நின்றுவோம். அதுக்கும் இங்க லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. கனரா வங்கி மூலமா நமக்கு வந்துட்டு லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சர்டிஃபிகேட் கிடைக்கும். நம்மள ஸ்கில் டெவலப் பண்ணுறக்கான சர்டிஃபிகேட்டும் கனரா வங்கி மூலமா ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் 2 சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் மூலமா லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நம்ம வெளியே போயிட்டு எப்படி ஒரு கடை ரன் பண்ணுறது, அது போக நம்ம ஒரு ஓனராக ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இங்கே கிடைக்கும். எல்லாருமே ஒரு தொழிலாளர்களாக தான் இருக்கணுன்றது ஒரு கிடையாது. எல்லாருமே ஒரு ஓனராக ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே கிடைக்கும். தெரியாம நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. இங்க கத்துக்கிட்டு போனவங்களும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மூலமா வந்துட்டு தான் இருக்காங்க.
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.

0: தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள், சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் மூலமாக மனுக்களின் மீது நடவடிக்கை எடுத்தது போன்ற சிறப்பான பணிகளை மேற்கொண்டதற்காக தமிழக அரசு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சிறந்த மாவட்டத்திற்கான விருதினை அறிவித்துள்ளது. மாதந்தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு தேசிய அடையாள அட்டை, இணைப்பு சக்கரத்துடன் கூடிய மோட்டார் சைக்கிள், காதொலி கருவி, நவீன செயற்கை கால்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களிடம் மனு வழங்கிய 2 மாதத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக 50,000 ரூபாய் மதிப்பிலான நவீன செயற்கை கால்கள் வழங்கப்பட்டுள்ளதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும், உடனுக்குடன் தீர்வு கண்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பயனாளிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்று சேர மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவித்தார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டும் அல்லாமல் CSR நிதியின் மூலமாக கிட்டத்தட்ட 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை 3 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடைபெற்று கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
0: மாற்றுத்திறனாளிகளின் நம்பிக்கையும் பாதுகாப்பும் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் திட்டங்களில் மட்டுமல்ல, அதனை செயல்படுத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் கைகளிலும் உள்ளது. அவ்வாறு செயல்பட்டு சிறந்த மாவட்டமாக தேர்வான கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 80வது சுதந்திர தின உரையில், 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவதற்காக உற்பத்தி துறை இலக்குகள் மற்றும் பாதுகாப்பு துறை உள்ளிட்ட சக்தி கி சப்ததாரா எனும் சீர்திருத்த கட்டமைப்பை நாட்டுக்கு அர்ப்பணித்திருப்பது வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரு திடமான உறுதிமொழி என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தியில் உலக சந்தையில் இந்தியா முதலிடம் பிடிக்க அதன் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் முன்னேற்றமே நமது முக்கிய நோக்கம் என்றும், பிரதமரின் இந்த கனவை நனவாக்க நாம் அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்படுவோம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டும் வகையில் 6வது உள்நாட்டு மயமாக்கல் பட்டியலை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுமார் 3,070 கோடி ரூபாய் மதிப்பில் 405 முக்கிய பாதுகாப்பு தளவாடங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. சுகோய் 30, MKA இலகுரக போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், T-72 மற்றும் T-90 போர் டாங்கிகள், போர் கப்பல்கள், ஏவுகணைகள் மற்றும் ராடார்கள் போன்ற முக்கிய தளவாடங்களுக்கான பாகங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் இப்பொருட்கள் அனைத்தும் இனி இந்திய நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சிர்ஜான் இணையதளம் மூலம் 9,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 15,700க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் வெற்றிகரமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளது.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: பாரதிய சேனா தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்திய எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களுக்கான அர்ப்பணம் இந்த பாடல்.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: கிருஷ்ணா ஸ்வயம் ஹி கட்டுப்படு பாரதிய சேனா.
1: நேரம் 8:15, 8:45 வரை திரைகானம் கேட்கலாம். முதலில் ஹரிஹரன் சைந்தவி வைக்கம் விஜயலட்சுமி பாடியுள்ள பாடல் படம் 'தெரி'.

100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் திரைப்பட பாடல்களை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:27. தொடர்ந்து மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திலிருந்து பாடும். பாடியவர்கள் ஜி.வி. பிரகாஷ், ரெனைனா ரெட்டி.

தொடரி திரைப்படத்தில் கானபாலா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் இப்போது 8:41. தமிழ் செல்வியும் தனியார் அஞ்சலும் திரைப்படத்தில் கார்த்திக் மேகா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் FM கோல்டு 100.1. And this is your favorite English music show, Western Music. So I've got some good tracks lined up for tonight. Nice melodies. So first up, I'm going to start off with Toni Braxton. The song is Unbreak My Heart.

ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது நாம் கேட்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் சங்கர் குரு படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இந்த நிகழ்ச்சியில் ஆனந்தம், தீனா ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் ஒலிப்பது ஆனந்தம் படத்திலிருந்து பாடல்கள்.

சொல்லி செய்ய செய்யும் சத்த செய்யும் தா செய்யும் சத்த செய்யும் தா தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம் தாம்

குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை பெரிய எடுத்து பெண் பார்மகளே பார் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

அவனை போல் ஒரு வங்கி கொடியாடு துள்ளும் வாலிபம் ஏங்குது இணை இது இளமையின் புகழ்பாடு உலகம்.

சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும்.

இதுவரை உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இனி தொடர்வது அலைகள் என்ற படத்திலிருந்து சில பாடல்கள். ஒலிக்கிவிருக்கும் இந்த குரல்கள் எஸ் ஜானகி குழுவினர்.

ஒழித்து கொண்டிருப்பது குலாம் தஸ்தகிர்கான் அவர்களின் சிதார் இசை, அதனைத் தொடர்ந்து ரமேஷ் பிரேம் அவர்களின் சித்திரவீணை இசை ஆகியவை கேட்க இருக்கிறோம்.

இதுவரை குலாம் தஸ்தகீர் கான் அவர்களின் சித்தார் இசை, அதனைத் தொடர்ந்து ரமேஷ் பிரேம் அவர்களின் சித்திர வீணை இசை ஆகியவை கேட்டோம்.

0: The Indian women's team produced a dominant 6-1 victory against South Africa in their second group stage match at the Wagner Hockey Stadium in Amstelveen last evening. With this win, India climbed to the top of Pool D with 4 points from 2 matches. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்க இருக்கிறோம். விருத்தமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஸ்ரீ மகா கணபதே என தொடங்கும் NS ராமச்சந்திரன் இயற்றிய கீர்த்தனை ஆபோகி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து நன்னு பாலிம்ப என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், ஆதி தாளம்.

பண்பலை 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம். இந்நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜியும் வெங்கடேஸ்வரன் அவர்களின் நாகஸ்வரிசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விருத்தமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேவி நீயே துணை என தொடங்கும் பெரியசாமி தூரன் இயற்றிய கீர்த்தனை. கீரவாணி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஜெகதபு சனஹுல என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ஹிந்துருள வசந்தம் ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வடமாலை என்ற படத்திற்காக ஒலுக்கியிருக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், விஜயாமணி ஆகியோர்.

நேரம் 5:20. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் ராஜமுக்தி. குரல் ML வசந்தகுமாரி.

நிகழ்ச்சியில் அடுத்து நவீன சாரங்கதாரா என்ற படத்திற்காக ஒலிக்கும் இந்த குரல்கள் எம் கே தியாகராஜ பாகவதர் குழுவினர்.

நல்ல தம்பி என்ற படத்திற்காக ஒலிக்கியிருக்கும் இந்த குரல் எம்எல் வசந்தகுமாரி. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:30.